ஞாயம் பூவங்கேதியம் தாட்டவனூவங்கேதியம் தாட்டவனாய அமுவயூ ஞாயம்.